ஒரணு உஜேவாலே ஓம சூர்யாவாலே கமா கோடோ பாவரோ எகுமாயோ ரே ரணுஜா வாலே கோடே லாரி சால்வா.